கேட்டுன்றுள்ளார். இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சிவன. இண்டத்து மைலஞ்சி பேரி காரிக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய சுவாகத. முண்டியன்றுள்ளோ நான் நீங்களும் சைஃபுல்லா குத்தார். இண்டத்து மைலஞ்சி பேரி காரிக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி அர்ப்பிசியோ பேரிடோ உகம பாஷ பின்ன சம்ஸ்கிருதி இதர பக்கிய உள்ளங்கத்தை ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் தெரியுவா. இதுக்கு பரிகல்பனை பின்னி நிர்தேசன ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாகித்தி பி எம் ஹனீஃப்.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

கேட்டுள்ளார். இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சிவன இண்டத்து மைலஞ்சி பேரி காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய ஸ்வாகத. முண்டியன்ட்டுள்ளோ நான் நீங்களும் சைஃபுல்லா குத்தார். இண்டத்து மைலஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி அர்ப்பிசியோ பேரிடோ உகம பாஷ பின்ன சம்ஸ்கிருதி இதர பக்கிய உள்ளங்கத்தை ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் தெரியுவா. இதுக்கு பரிகல்பனை பின்னி நிர்தேசன ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாகித்தி பி எம் ஹனீஃப்.

ஓ சிரே ஏ ஓ சிர கொல்ல வேடம் ஹெசரலி ஏ ஹிருதயம் கெல்ல வேடம் கண்ணீரலதே உட்டிது மனசு நோவல்லியுட்டாயுட்டிது கனசு ஓ சிரலே

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கைலத்துன்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பு.

0: என் அம்ருத் சோமேஸ்வர் ரேடியோ ஸ்டார் அங்கு ஏப்பல கேண்டு சந்தோஷப்படையிலேன்.
1: கண்டொடே பல தூப்பே நாளெனு கிரிஞ்சிடித்தின மாணிகோ இத்த தூதக ஒப்ப பாடின பத்தை இதல கல கலகா.